பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒளிஞ்சிக்க ஒழிஞ்சிக்க ஓய்

0: மாலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by ஈ அவதி காலத்து நீங்களோட பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்து ஓரோ டைமண்ட் அல்லது பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் நோடப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாதே
2: in association with
3: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger Naseem Healthcare. No queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu. Hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.

0: சுனோ 91.7 FM.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
2: This is home delivery only on Radio Suno 91.7 FM.

0: Chennai Beats.
1: Tamil head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?